ஜீல சரா, வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன். சலாம், நமஸ்தே, வணக்கம், பாகுனவா, கேம் சோ, யாலி மதத், பஹஞ்ச் கயா மே ஆப்கி கித்மத் மே. ஔர் மேரா நாம் ஹை ஆர்ஜே சௌமில், ரஹுங்கா ஆப்கே சாத் மே ஆஜ் ஷாம் 9 பஜே தக். ஔர் கரேங்கே குச் அச்சி அச்சி பாத்தே, ஔர் பஜாயேங்கே குச் ஃபாஸ்ட் பீட் வாலே கானே. சாட்டர்டே நைட் ஹை யார், சாட்டர்டே நைட் பன்தா தோ ஹை, இசிலியே தோ ஹம்னே ஷோ கா நாம் ரக்கா ஹை ஜீல சரா, கியோங்கி யார் ரோஸ்மர்ரா கி ஜிந்தகி மே ஆப்கோ ஔர் ஹம்கோ தூயே தோக்கே தக்கே தோ மில் ஜாதே ஹை, ஔர் இசி மே ஆப்கி ஔர் ஹமாரி ஜிந்தகி கட் பி ஜாதி ஹை. பர் அகர் ஆப்கோ காட்னி நஹி ஹை ஜிந்தகி, அகர் ஆப்கோ ஜீனி ஹை ஜிந்தகி, தோ சஹி ஸ்டேஷன் பே சஹி டைம் பே ட்யூன் ஹுவே ஹோ, இசி லியே ஹம்னே ஷோ கா நாம் ரக்கா ஹை ஜீல சரா. ஸோ க்யூ நோ ஆப் ஹம் இஸ் கூப்சூரத் சி ஜிந்தகி சே தோ பல் சுரா லே, க்யூ நோ ஆப் ஹம் ஷாம் கோ ஔர் ரங்கீன் பனா லே, க்யூ நோ ஆப் ஹம் ஜீலே ஜரா.